0: இன்ட்ரெஸ்டிங் ருபியா ஏதோ கொல்ல கும் தெமாக்கும் உரி டுயிங் ஏடிவி ஹோதம்
1: மீ ராஃபியத் ரமீசா.